பெரிய தடப்பு கேசி இத்தனா தொ பதானா பெரிய தடப்பு கேசி இத்தனா தொ பதானா.